அந்த பட்டு சொல்றது கேட்க காப்பா காப்பா Then now we're going to make great proposals.